0: பூவையும் பார்த்தால் காதல் வர கூடும், ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM. വെൽക്കം ബാക്ക്. ഡ്രീംസ് നാ എന്ന ഡ്രീം നാ ആർ ഇ എം സ്ലീപ്. ഇത് നമ്മ എല്ലാവർക്കും ഫെമിലറാ ഇരിക്കുന്ന ഒരു ഐഡിയ. REM-னா റാപ്പിഡ് ഐ മൂവ്മെന്റ് அப்படினு சொல்வாங்க. இந்த ஸ்டேஜ்ல விவிட் ட்ரீம்ஸ் வெரி காமன். ஆனா ட்ரீமிங் REM-ல மட்டும் நடக்கிறது இல்ல. NREM sleep-லயும் people dream reports கொடுத்திருக்காங்க. REM dreams often more vivid, emotional, story-like-ஆ இருக்கலாம். ஆனா night progress ஆகும்போது REM periods generally longer ஆகும். அதனால தான் மார்னிங் டைம்ல கண்ட ட்ரீம் ரொம்ப டீட்டெயிலாக ஞாபகம் இருக்கிற சான்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ட்ரீம் வரவே வராது, மேபி ட்ரீம் வரலன்னு இல்லை ரிமெம்பர் ஆகலை அப்படின்னு கூட இருக்கலாம். ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸஸும் ட்ரீம் ரீகாலும் சேம் திங் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ பாட்டுக்கான டைம். பாட்டை ஒரு ட்ரீமாக பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கேட்குவேன்னு நம்புகிறோம். இப்போ அஹலி எஃப்எம் 90.4 அடுத்த பாட்டுக்கான டைம். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ட்ரீமை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் டு அஹலி எஃப்எம் 90.4.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: 10 வருஷமா பேசாத ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் சடன்லி ட்ரீம்ல ஒரு ஓல்ட் டீச்சர், ஒரு ரிலேட்டிவ், சம்டைம்ஸ் நம்ம கான்சியஸா திங்க் பண்ணவே இல்லாத ஒரு பர்சன். வை ஸ்லீப் அண்ட் மெமரி ரிலேஷன்ஷிப் பத்தி சயின்டிஸ்ட் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஓல்டர் மெமரிஸும் ஸ்லீப்ல ப்ரொசஸ் ஆகலாம். ட்ரீம் கண்டென்ட்ல ரீசென்ட்லி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு மெமரிஸ் அப்பியர் ஆகிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கு. 2024 ரிவ்யூ ஆன் ட்ரீமிங் அண்ட் மெமரி கன்சல்டேஷன்ஸ் எவிடன்ஸ் மிக்சடா இருக்குன்னு கிளியர்லி பாயிண்ட் பண்ணுது. ஸோ ட்ரீம்ல ஒரு ஓல்ட் பர்சன் வந்தா அவங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னு கன்க்ளூஷனுக்கு உடனே போயிடாதீங்க. மேபி யுவர் பிரெயின் சிம்பிளி ஆக்டிவ் created an old memory. அவ்வளவுதான். dreams பத்தி நிறைய myths இருக்கு. சோ அதெல்லாம் நம்பாதீங்க. சயின்ஸ் என்ன சொல்றோமோ அத மட்டும் தான் நம்பணும். ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹலி எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நாம ஏன் ட்ரீம்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டா மறந்து போறோம்? இது ரொம்ப காமன்ல. வாவ், என்ன ஒரு ட்ரீம் அப்படின்னு யோசிச்சு தான் கண்ணை திறக்கும். ஃபேஸ் ஞாபகம், பிளேஸ் ஞாபகம், கான்வர்சேஷன் ஞாபகத்தில் இருக்கும், இமோஷன் ஞாபகத்தில் இருக்கும். தென் ஃபோன் எடுத்தோம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம், ப்ரஷ் பண்ணோம், பிரேக்ஃபாஸ்ட், அண்ட் ட்ரீம்ஸ் அப்படியே டிசப்பியர். ட்ரீம் ரீகால் ரொம்ப ஃப்ரெஜைல். அதனால ட்ரீம் ஜேர்னல் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மார்னிங் எழுந்த உடனே ஃபோன் எடுக்காமல் கொஞ்சம் ஸ்டில்லாக இருந்து லாஸ்ட்டாக என்ன ஞாபகத்தில் இருக்குன்னு யோசிக்கலாம். ஒன் இமேஜ் கிடைக்கும், அதிலிருந்து நெக்ஸ்ட் டீட்டெயில் வரலாம். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரிமெண்ட் டுநைட், ஸ்லீப்புக்கு முன்னாடி சிம்பிளாக சொல்லுங்கள், மார்னிங்னா என்ன ட்ரீம் ரிமெம்பர் பண்ணணும்னு. சயின்டிஃபிக் மேஜிக் இல்லை, பட் ட்ரீம் ரீகாலை கான்ஷியஸ்லி பே அட்டென்ஷன் பண்ண ஹெல்ப் ஆகலாம். And maybe tomorrow, உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரி ஞாபகம் இருக்கும். ஸோ ட்ரீம்ஸை ரீகால் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. This and time for the next song. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இந்த ட்ரீம்ஸ் இல்ல சம்டைம்ஸ் ஃபன்னி சம்டைம்ஸ் ஸ்கேரியா இருக்கும் ரொமான்டிக் கம்ப்ளீட்லி நான்சென்ஸ் கூட நம்ம ட்ரீம்ஸ்ல பாத்துறப்போல பட் எவ்ரி நைட் நம்ம பிரெயின்ல ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டேட்டுக்கு போகுது. சயின்ஸுக்கு இன்னும் எல்லா ஆன்சர்ஸும் கிடையாது. ட்ரீம் அண்ட் மெமரி கனெக்ஷன்ஸ் பத்தி ரிசர்ச் இருக்கு. எவிடன்ஸ் ஸ்டில் மிக்சட் தான். REM important, but dreams REM la mattu illa. And dreams future predict pannumna scientific proof illa. So innikke when you close your eyes, remember one thing, sleep na brain off pandrathu illa. Maybe your brain memories are process pannit irukalam, maybe emotions are work pannit irukalam, maybe or completely crazy movie create pannit irukalam, and tomorrow morning maybe you will remember it, maybe you won't. But somewhere inside that sleeping brain, something is still happening. அது கண்டிப்பாக இருக்குது, ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாம் ஏன் என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பாடியில் என்ன நடக்குது, பிரெயினில் என்ன நடக்குது, ட்ரீம்ஸ் எப்படி வருதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரீம் பார்க்குறதுக்கான எல்லா விஷயஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இது அஹல்யா எஃப்எம் 90.4, திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. ஸோ குட் நைட், sleep tight and sweet dreams. Bye-bye.